மிஸ்கிலூர் தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன கரு தின்ன தின்ன தாங்கிட தக்க தரக்கிட தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும் தாங்கிட தக்க தரிக்கிட்ட தக்க தேவி தாங்கிட தக்க தரிக்கிட்ட தக்க தேவி தாங்கிட தக்க தரிக்கிட்ட தக்க தேவி தத்தா தன்னக்கு தின்ன தின்னு தன்னக்கு தின்ன தின்னு தன்னக்கு தின்ன தின்னு தன்னக்கு தின்னு தக்க தின்னு தக்க தின்னு தக்க தின்னு தக்க தின்னு தக்க தின்னு தக்க தின்னு ஆஹா ஆஹா தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தின்னு தின்னு தின்னக்கு

ஆண்டும் ஜீவிதமே பூபாட்ட ஆடுகோ சையாட்ட மகுவ சரசனா மகு பிடுவு நாத்தனி வினி வந்துமா ஆஹா.